0: பிட்டியாட்ட, கம்புரு பிட்டியாட்ட, நாவல பிட்டியாட்ட, கல் பிட்டியாட்ட, www.ifm.lk
1: livefm.lk
2: பெங்களாவு லங்காவு வேளாவின் பாந்த தரத்துனாயி.